0: செய்திகளிடம் பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழோசியை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் நடைபெறும் இந்த முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை planetaudio.org/முத்தமிழோசை என்ற இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு என்பொருளாம்.
2: Anongu ye masani ye po tu purelungo do abe me fitu ge hafe hiwa. Ye po po fukalot mo fukalao, fare I fukaako mo no idele. Tonga idea hiwa faiwa ba maya na fratonga ba mena hiyongo mo kehekepe. Ko FM kahanoa faa boi miyono ye okalan pe fanonga tonu ni maman lahi he planetaudio.org.nz. Ye halao be fakaukau rotonga por kalama. Tama ike no hiwa wartahanima wartahano noa.

ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.